0: ஓய் நிகடா, ஓய் மாத்தடுறல மாற, ஓகே சுமன் குத்திரல மாற, ஓவர் பேமெண்ட் கண்டக
1: பெட பெட மிஸ்கேதகம் பெட.